0: ചലച്ചിത്ര ഗാനങ്ങളാണ് ഇതുവരെ കേട്ടത്. ആകാശവാണി മഴവില്ല്, വിവിധ ഭാഷാ ചലച്ചിത്ര ഗാനങ്ങൾ. ആദ്യം അപൂർവ സഹോദരങ്ങൾ എന്ന ചിത്രത്തിനായി കമലഹാസനും മനോരമയും പാടിയ ഗാനം.
1: நினைக்குதா
2: தெருவச்ச ஆத்தாவ மறப்பனா
1: பம்பு பண்ணுன பொண்ணு போடுவேன்.
2: நீ வளர்த்ததப்படி நான் என்ன பண்ணுவேன்?
1: ராங்கு பண்ணாத, என் கையில ராங்கு காட்டினா எல்லாமே ராங்கா போடும்.
2: அது எப்படி போவோம்? ராஜா கைய வச்சா ஏண்டா அது ராங்கா பூடு மாட்டி நான் பூடுன்றீங்களா போதுன்றீங்களா? அப்படி சொல்லு. ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்லை.